ஹர்றாங்க. ஜெய ஜெய சவுதேவனாஹதுவா ஜெய சொன் சொணு எனது கரே பிரபு கா ஜெய பிரகட்டே குபால் மகாத்துக்கு மாத்தே நான் குதிரே தனுக்க சாத்தே சரண ஜோக சொன் சரணியாய் கார் கிருபா பிரபியா மிலாய் மெடுங்க பயரு பஹே சபரேன் அமிர்த நாம் சாசங்கலன் சோ பிரசான்னு பஹே குருதேவ பூரண ஹோய் சேவக்கு கீ சேவ்